நீ பரவாயில்ல நான் சமையலாக போய் புக் வச்சாங்க நீங்கள் ப்ரோக்ராமே மீன்ஸ் ப்ரோக்ராம் லைவ் ஃபோன் அண்ட் ரிக்வெஸ்ட் நம்ம பண்ணிச்சோம் எங்க ஃபோன் கால் சக்கபோய் கப்பார் கம்ஷாஷோ சான்ஸ் பாக்கிச்சு ராயல் கப்பார் வேலை கப்பலாம் தேடும் அவர் ஃபீக் போய் பார்க்கப்பேன் தாஜாங்க ப்ரோக்ராம் ப்ரோக்ராம் மேட்டர்ஸ் ஆஃப் த ஹார்ட் யாஸ் அவங்க யோசிச்ச பாலா பண்ண ரூமாக ஹர்ட்ஸ் அக்காஷ்வானி எஃப்எம் ஜாப் ஹி வெல் ஃப்ரெண்ட்ஸ் வி ஹவ் கம் டு தி எண்ட் ஆஃப் திஸ் ஷோ அண்ட் எஸ் இட்ஸ் டைம் ஃபார் மீ டு வைண்ட் அப் திஸ் ப்ரோக்ராம் விமன்ஸ் ப்ரோக்ராம் பட் யஸ் ஸ்டே டியூன் Because in a short while from now, that is at 5, we will relay Akashvani Delhi for the news in Hindi, to followed by the news in English at 5 minutes past 5. And yes, a program Matters of the Heart at 10 minutes past 5. And yes, with me, RJ Daphne. So stay tuned. This is Akashvani FM Jumpy in 103.6 MHz. It's time for me to wind up this program with this beautiful track.